அக்கமானால் மல்காய் சிறு ஷாய்பாய் முயக்கந்த பத்துகவாய் வேணனாவ கிச்சு தாய் நா பாய் வேபவாணி மடி மசாணி அந்த நா ஜான நா ஜான ஃபிர் பஷ்தானி சத்குரு பேட்டே சோ சுப்பாய் ஹர்க.